0: This woman asserts Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay. Remember, viewers, in the election manifesto, in the run-up to the elections and in the first speech itself, Vijay had promised more action, accountability and certainly protection of women, and the state government will take some swift action in support of the women of the state. Let's listen in to what Chief Minister Vijay had to say.
1: பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே ஜீரோ டாலரன்ஸ் தான், அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். சோ சொன்னது எல்லாமே செய்யணும். அதனாலதான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பா தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல.
0: It's time to slip into a short break here on Nationwide at 6, but news returns on the other side. Keep watching.